0: རང་གོ ཅོ་ དེན་ཝེ གི ཤུ་ ཅི ཝང ཅུན ཅན ཁི ཅོ་ དེན་ཝེ གུན ལེ ཨོ ཡུན ལྷན ཁང གི ཚོང དུ ཟོ་གོ ན ཤི ཞི ཅིན ཕིང ཁི དེན་ ཛོ གོང བ ལོབ ཅུང དིན སབ ཆེ ཐོ གེན ཡོང གི དེན་ ཛོ ལེ ཐུན ཁི ཤུ མུ ཚོང དུ གོང ཐུན གུ ཆ ཆེ ཁ ར རང་ ཅོ གི ཅེ ཡུ ལེ ཐུན གུ ཅི ན ཡུ ཞི ཁནི རང་ གོ ཅོ ཚེ ཉི རི གོ ཐ ཅི ཛོ ཚེ རི ལེ རི ཉམ ཚོ གི ཛོ ཉི ཆེ བེ ཁི མ ལ ཡེ ཅི ཛོ ཚེ རི གི ཆེ རི ཐིང ཉི ཤུ པ གོ ཚོ བ ཐ ཐ་དེན ཆེལེ མི ན དེན ཤུ ཆེ ནེ རང་ ཅོ གི གེ མ བེན ཇོ ཐ ཅི ཛོ ཁོང བེ དོང བེ ngwa jun ge chi chi zan ne ki tun ning se ti chi de jo yong ki ji zuo chi li le tun bi pie jiao deng zhen yang da qi bu ta ri xiong xin ju ta si tun qu bu ki le tun ya bu zu qiu le ram di qie yu bi jo yong ki ji zuo chi li ri xiong le tun bu ta to lu ki chen xi bu geng zhen ba zhe yue le kong ki le ji ba qie qi ji sen ba pie bu yu bi ni tu zhe yu zong ki xun nu tang lang ba zhe zu qian ne gun zhong wan bu xin sun di zu ki tang lang xi xu qi gu bi yu ji la zhe min ne san ne sa duo tu la zhe le bu ta tang lang bi le gu xiong di qie bi xun nu du xu ki tian dian ne xin tun le bu da kong bi tong qiu le gu di ti bi yu ji ni cha ding jin zong ki long chen ni jin tu kim gun qiu ge zhi jie xiang zhu qie bu tan zha xin zuo mang zuo la zhi jie zhi zuo qie dan ta pie jue qie dan suo le bu yu ji ta dian zhi jie xiang zhu qie bu ti xi rim ge long chen ni jin ji bie ring ne xie xu chu zhe tuo ru qin yu la xin zuo bei ni ri xin jie jie song wei san bie ring ne gui guo yang gong tu de dan ki song zhe ta mang bie li qin tu kim mang bu qie tu ba qiong yu ji 从对比三个政策吧和亚东西开始错别恰见三个用战存对托中国塔约罗瓦的边疆从对职位年内三百天文件集团穷的中国塔约罗瓦的各自从对弱点之外呢电波塔你不适应提中国塔约罗给克莱芒布文巴里斯主角了偏到预计中国塔约罗怎么是可能是被边疆批给主角了成女体位计划能够理解所有 三个月给个确定的他无论哪些都切巴些呢提领托人数中国人国面具日记期间促进看你吧毕竟那团队控股清楚日记期间促进看汤部来团体与母体家内埃博拉人民文国村村体给今年的母体别托三年提干即便确定体国孙女吧电图主角了若叫其个音乐
1: 까만게 선조로 세바티
0: 年度革命出资助理克罗西比城镇边疆促进开始北京渡国出行国足在归途年度革命出资助理克罗西比城镇边疆创建批改革念书堂年度革命出资助理克罗西比城镇边疆准备别村所重建开建忙不断年克罗西比城镇创建组织下去归属三百千余人 开始三个月，从端部那些到七八七呢？车送德国托达姆勒姆勒索东沃塔，协助从端塔咨询苏军来人，你们这狂别主角的规定东西。你去从端部塔，搞过几个输液，打到咱们呢？车队车送昆明萨的队主罗兰塔，在距六队团在给车送西边来归，最大来团比军不是。 你去，面积不说，才不行，你们这套。连小建筑去，起来呢，连那点数他，连那家给东角的家具去搞给大都站呢，起来他忙了偏别，谁就吃得不卡松，拉大吃的，起来给连那点不用角的家具去他，选了连续胡大土巴去搞，连的子女套路东角去了，家具去搞不是。
2: 开始，咱们春天正做起，红的意思大件起，扎给出身他之外有别，寒天内度给人内足地位开不扎起不他，天空寒天内度破开他之外，他们是不是有看他们的罗格起不嘛些，内度是不是七零千只，是不是一不是？
0: 第二天，托人隔壁阿个妹怎么能分辨刚才暴露？你这从就说你给真多难，视频入卡去，送多两个托呢，奥斯出也入卡旁边单的，这车就住那吹不他，葡萄给入卡去，你都几个托呢？给了第二入卡连南巴给的，这车就住那里不是？三那么错，天地刚明的三九年就去查。